சுனார் சாத்ரியாகால வாகிகுரு ஜிக்கு அக்கால் சார் வாகிகுரு ஜிக்கு.